0: You are listening to Home 92.2 FM. Home is a feeling.
1: கண்ணதி கடகணமுண்டத்தி பரலின் கண்டு ஜல ஜல

0: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றப்படியா
2: மழையிலும் வெயிலும் கூட

இன்னும் மலையா நாளை கோலம்பு கோலம்பு நோக்கி கட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரே நாங்கள் நெட்டிச்சு சீறி பயணம்.

எனக்கு எதிரி லக்கி ப்ளூ பிளாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய லாக்ல பெறுவோம் ஜாக்பாட் பிறகு இந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவோண்டா.

0: Stay connected with Home 92.2 FM. Home is a feeling. It's a feeling.
1: சும்மா வாய்ப்பு மாற்றப்படியா
2: மழையிலும் வெயிலும் கூட